0: மைனாவதி
1: எஸ் சார்.
0: திருப்பதி
2: வந்தி நினைக்கூர்களே
0: ரன்னப்பம் பரா பரம்பரே
1: மஸ்தபா
3: ஆயா ஹூ
0: ஸ்ரவந்தி